0: la seni labje kim da chondri sha ba la kiran pin jigri be
1: ya omde ga sore ba la dire le ga zhou yu ta ra am la ni bo ju
2: ba la ju ri nge ji ga ri ji ra ge nga zhen zha ga jin na a
3: a si ba la zhe long kua re le ge cha ya hu rum du ji le am la le xu wa
1: ya ya shu ge shu ge se no shu ge shu ai ya
4: 你这只是的肯定是这个的自己的泼墨把那点菠萝都给我们读过然后把这些鱼蛋给我去就按我那个这些鱼蛋给我去把那个给我打过也能给我们读不住了大众切给你他们你给我给你百威比拉吉参见东村那当地的天主这上面吧 古树山当他瞧我浪的永伟真是命运秀百威比拉去的大陆的瞧我浪的永伟命运秀真是的嘞